0: கையிக்கு கையி மொய்யிக மொய்யி சேரிக சேரும் சேரிக ஆடும் குண்டில குண்டிகை
1: மதிக்கூசை நின்ன ஆசை